0: Lotus FM. You are listening to Insane Mave. You are listening to Insane Mave on Lotus FM.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிசை மழை நிகழ்ச்சி வருங்பவர் தனசீலன் துரைசாமி மற்றும் உங்களை வருக வருக என்று உள்ளன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் அண்ட் கிரீட்டிங்ஸ் டியர் லிஸ்னர்ஸ், ஏ வெரி வார்ம் வெல்கம் டு இனிசை மழை வித் மீ தனசீலன் துரைசாமி. இன்றைய தினம் ஆடி மாசத்தின் இரண்டாவது ஆடி வெள்ளி, ஒரு மங்களகரமான நாள். ஆகவே அம்மன் அருளால் ஆரம்பிக்கலாம். டுடே இஸ் தி செகண்ட் ஆடி வெள்ளி இன் த மந்த், ஆஸ்பிஷியஸ் மந்த் ஆஃப் ஆடி மாசம். And therefore, we commence this evening's program with a beautiful dedication to the mother.

0: அருமையான திரைப்பட பாடல் என்னடி முனி அம்மா. இப்பொழுது மணி 6:15 உங்களுடைய நிதி விளக்கம். இட்ஸ் ஜஸ்ட் கான் 6:15 ஆன் த ப்ரோக்ராம் அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் யோர் எத்திக்கல் சேயிங்ஸ். இன்றைய மாதம் நாங்கள் நெல்சன் மண்டேலா மாதமாக கொண்டாடுகிறோம். ஆகவே மீண்டும் அவருடைய மேற்கோள்களை சில பார்க்கலாம். With Mandela Month still being observed, we look at some of his famous quotes. முதலாவது, அது முடியும் வரை எப்போதும் சாத்திய மாற்றாதாக தெரிகிறது. அது முடியும் வரை எப்போதும் சாத்திய மாற்றாக தெரிகிறது. அதாவது, It always seems impossible until it's done. It always seems impossible until it's done. And the reason for that is many people approach the work at hand in a negative manner. The reason for that is because many people approach the work at hand in a negative manner. Be positive. Believe you can do it. So Nelson Mandela says, அது முடியும் வரை எப்போதும் சாத்திய மாற்றாக தெரிகிறது. இட் ஆல்வேஸ் சீம்ஸ் இம்பாசிபிள் அன்டில் இட்ஸ் டன். அடுத்தது, ஒருவருடைய வளர்ச்சிக்கு சிறந்த ஆயுதம் அமைதி என்பனவாகும். ஒருவருடைய வளர்ச்சிக்கு சிறந்த ஆயுதம் அமைதி என்பனவாகும். அதாவது, பீஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் வெப்பன் தட் யூ கேன் பொசஸ் ஃபார் க்ரோத் அண்ட் சக்சஸ். பீஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் வெப்பன் தட் யூ கேன் பொசஸ் ஃபார் க்ரோத் அண்ட் சக்சஸ். மூன்றாவது, ஒருவரால் ஒரு நாட்டை மாற்ற முடியாது. எல்லோரும் சேர்ந்தால் அது மாற்ற முடியும். ஒருவரால் ஒரு நாட்டை மாற்ற முடியாது. எல்லோரும் சேர்ந்தால் அது மாற்ற முடியும். அதாவது, No single person can liberate a country. That can only be achieved if everybody acts collectively. That can only be achieved if everybody acts collectively. Therefore, do your duty and leave the rest to the universe. So Nelson Mandela says, ஒருவரால் ஒரு நாட்டை மாற்ற முடியாது. எல்லோரும் சேர்ந்தால் அது மாற்ற முடியும். No single person can liberate a country. That can only be achieved if everybody acts collectively. கடைசியாவது, அண்ட் லாஸ்ட்லி, இந்த உலகம் மாறுவதற்கு கல்விதான் மிக சிறந்த கருவி. இந்த உலகம் மாற்றுவதற்கு கல்விதான் மிக சிறந்த கருவி. அண்ட் ஃபைனலி இ சேஸ், எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் பவர்ஃபுல் டூல்ஸ் ஓ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட். இந்த உலகம் மாற்றுவதற்கு கல்விதான் மிக சிறந்த கருவி. எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட். மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். லெட் அஸ் லுக் அட் தி சேயிங்ஸ் அகைன். அது முடியும் வரை எப்போதும் சாத்திய மாறாதாக தெரிகிறது. It always seems impossible until it's done. Until it's done. Therefore, be positive and believe you can do it. Always approach any work at hand with a positive attitude. இரண்டாவது, secondly, ஒருவருடைய வளர்ச்சிக்கு சிறந்த ஆயுதம் அமைதி என்பனவாகும். He goes on to say, peace is the greatest weapon that you can possess for growth and success. மூன்றாவது, ஒருவரால் ஒரு நாட்டை மாற்ற முடியாது. எல்லோரும் சேர்ந்தால் அது மாற்ற முடியும். No single person can liberate a country. That can only be achieved if everyone acts collectively. Therefore, do your duty and leave the rest to the universe. கடைசியாவது, இந்த உலகம் மாற்றுவதற்கு கல்விதான் மிக சிறந்த கருவி. Education and knowledge are the most powerful tools or instruments which you can use to change the world. Education and knowledge are the most powerful tools or instruments which you can use to change the world. இது உங்களுடைய நீதி விளக்கம். Those were your ethical sayings. மீண்டும் இந்த நிகழ்ச்சி தொடரலாம். When we come back, we continue with the program.
1: Bollywood Billboard.
2: Then you think the star is born. So that is how I'm into film.
3: Screen legend Hema Malini marks 60 glorious years in Indian cinema. From Idhu Satyam and Sapno Ki Saudagar to Shimla Mirchi. This Saturday, Bollywood Billboard celebrates the ultimate dream girl, Hema Malini. Tune in at 1 p.m.

This movie, a movie not to be missed. That's Ilaiya Thalapathy's Jananayagan, is now showing on our big screens. Please do watch the movie, and it's a movie not to be missed. இது உங்களுடைய சமுதாய செய்திகள். These were some of the announcements. இப்பொழுது மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். ஒரு அற்புதமான பழைய பாடல்.

0: பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா பட்டக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா.
1: வணக்கம் தனசீலன், thank you for a beautiful program as always. Yes, my family and I are already here ready to watch the movie Jananayagan, also enjoying the music on our way here to the movies. Lots of love from Sandra Naidu chats with Mervin and Violet of Dundee.
2: Vanakkam Dhanaseelan, trust you had a good week. Blessings in abundance for always giving us so much divine listening pleasure, divine songs, the listens and interviews. You take care and have a lovely evening further. Molly.
3: மாலை வணக்கம் தனசீலன் அண்ணா. இந்த நிகழ்ச்சியை கேட்கும் அனைவருக்கும் மிகவும் ஆசிர்வாதிக்கப்பட்ட மற்றும் மங்களகரமான 2 ஆம் ஆடி வெள்ளி நல்வாழ்த்துக்கள். மேலும் உங்களுக்கும் அனைவருக்கும் வரவிருக்கும் வார இறுதி அமைதியாகவும் இனிமையாகவும் அமையா வாழ்த்துகிறேன். வணக்கம் தனசீலன் அண்ணா. Yes, wishing everyone listening to the program a very blessed and auspicious 2nd Adi Velli. Also wishing you and everyone a peaceful and a good weekend ahead. Lots of love from Shailan and Maggie Chetty in Savannah Park.
4: The meticulous voice of Dhanaseelan Dorasamy sets the precedent for another brilliant weekend, especially when my brothers all are coming in for a reunion. Anand Gowden, Coles World, Madran.
5: We're giving you millions of reasons to celebrate with our selection of Lucky Millions Lotto draws. You could claim major jackpots when you pick numbers from thousands of daily draws. Choose numbers on UK 49s, Euro Millions and lots more from just 5 Rand per line. Enjoy more chances and more ways to win all in one place. Grab your chance to celebrate extraordinary riches when you play Lucky Millions from Hollywood Bets. Bet now!
6: T's and C's apply. Hollywood Sportsbook is a licensed betting operator. No persons under the age of 18 years are permitted to gamble. Winners know when to stop. South African Responsible Gambling Foundation toll-free counseling line 0800 006 008 or WhatsApp help to 076 675 0710.
7: Drivers, this winter, South Africa's roads can change in seconds. One moment it's clear, next, dense fog blinds your view. Don't drive on memory, drive on visibility. If you can't see clearly beyond 50 meters, pull over safely at the nearest truck stop. Stay alert, stay alive, check your surroundings and inform others. See and be seen. Let's navigate winter roads together. This message is brought to you by the National Department of Transport.
8: It's your station. It's your music. It's Lotus FM. Lotus FM. You're listening to Inese Marae. Fridays 6 to 7 p.m. on Lotus FM.
9: இன்னிசை மழை நிகழ்ச்சி வழங்குபவர் தனசீலன் துரைசாமி. இப்பொழுது ஒரு அருமையான பாடல், யார் அந்த நிலவு, பாடியவர் உள்நாட்டு கலைஞர் குமரன் ராமன் அவர்கள்.

இனி செய்மழை நிகழ்ச்சி வருங்பவர் தனசீலன் துரை சாமி உள்நாட்டு கலைஞர் குமரன் ராமன் பாடிய யார் அந்த நிலவு. இப்பொழுது மணி 6:45, இட் இஸ் ஜஸ்ட் கான் 6:45. உங்களுடைய தமிழ் பாடம் இன்றைய தினம் சில சுலபமான தமிழ் வாக்கியங்களை, இரு சொல் வாக்கியங்களை கற்கலாம். This evening we learn a few more two-word sentences. முதலாவது தொலைக்காட்சி பார். தொலைக்காட்சி பார் மீன்ஸ் வாட்ச் டிவி ஓ வாட்ச் டெலிவிஷன். தொலைக்காட்சி இஸ் டெலிவிஷன் அண்ட் பார் இஸ் டு வாட்ச். தொலைக்காட்சி பார் இஸ் டு வாட்ச் டெலிவிஷன். இரண்டாவது வானொலியை கேளுங்கள். வானொலியை கேளுங்கள். வானொலி இஸ் ரேடியோ. வானொலி இஸ் ரேடியோ. வானொலியை கேளுங்கள், லிசன் டு த ரேடியோ. வானொலியை கேளுங்கள், லிசன் டு த ரேடியோ. ஸோ ரிமெம்பர், தொலைக்காட்சி இஸ் டெலிவிஷன் ஓ டிவி அண்ட் வானொலி இஸ் ரேடியோ. லிசன் டு த ரேடியோ. வானொலியை கேள் இஸ் டு லிசன். கேளுங்கள், லிசன் டு த ரேடியோ. யாருடைய வண்டி? யாருடைய வண்டி? Whose vehicle or whose car? Another word for vandi you can use is radam. Radam is a vehicle. Yaarudaiya vandi, or you can say yaarudaiya radam. Whose vehicle or whose car? Yaar is who, yaarudaiya is who, and vandi or radam is vehicle or car. So if you want to ask whose car, you can say yaarudaiya vandi or yaarudaiya radam. Adutathu next, செய்தித்தாள் படி. செய்தித்தாள் இஸ் நியூஸ் பேப்பர். படி இஸ் டு ரீட். ரைட், வி டிட் போத் தீஸ் வேர்ட்ஸ் பிஃபோர். செய்தித்தாள் படி, ரீட் த நியூஸ் பேப்பர். ரைட், ரிமெம்பர் வி ஆர் டூயிங் டூ வேர்ட் சென்டென்சஸ், சிம்பிள் டூ வேர்ட் சென்டென்சஸ். செய்தித்தாள் படி, ரீட் த நியூஸ் பேப்பர். அடுத்த வாக்கியம், கணினியை இயக்குங்கள். கணினியை இயக்குங்கள். கணினி இஸ் கம்ப்யூட்டர். Kanini is computer, and iyakku is to switch on. So when you say kaniniye iyakkungal, switch on the computer. Switch on the computer. Kaniniye iyakkungal. And similarly, if you want to say switch off the computer, kaniniye anekkungal. Kaniniye anekkungal. Ane is to switch off. In this context, kaniniye anukkungal. Anekkungal. Switch off the computer. The next one, minsaram illai. Minsaram illai. Minsaram is electricity. Yenadu minsaram is electricity. Illai is not to have or there's nothing. Minsaram illai means there is no electricity. Minsaram illai is there is no electricity. And similarly, tannir illai. Tannir is water. Tannir is water. Tannir illai, there is no water. So minsaram is electricity. Minsaram illai means there is no electricity. Tannir illai means there is no water. Adutathu tholaipesi olikkirathu. Tholaipesi olikkirathu. Tholaipesi, we just did tholaikaatchi is television. Tholaipesi is cell phone. Tholaipesi olikkirathu is the phone is ringing or your cell phone is ringing. Tholaipesi olikkirathu, the cell phone is ringing. Sari, marupadiyum inda vaakkiyangalai paarkalam. Let us look at these two word sentences again. Tholaikaatchi paar, watch television. Tholaikaatchi is television and paar is to watch. Vaanoliyai kelungal, listen to the radio. Kel is to listen. Kelungal, listen. Vaanoli is radio. Vanoliye kelungal, listen to the radio. Yaarudaiya vandi alladhu yaarudaiya radam. Whose vehicle or whose car? So if you want to ask whose vehicle or whose car, yaarudaiya vandi alladhu yaarudaiya radam. Seidithal padi. Seidithal, newspaper. Padi is to read. Seidithal padi, read the newspaper. And we learnt now, kanini is computer. Kaniniye iyakkungal, switch on the computer. Iyakku is to switch on. Kaniniye iyakkungal, switch on the computer.
கணினியை அணைக்குங்கள். That is to switch off the computer. Then we learnt மின்சாரம், which is electricity. மின்சாரம் இல்லை, there is no electricity. தண்ணீர் இல்லை, there is no water. தண்ணீர் is water, there is no water. And கடைசியாவது, lastly, தொலைபேசி, which is cell phone or mobile, ஒலிக்கிறது, the phone is ringing or the cell phone is ringing. இது உங்களுடைய தமிழ் பாடம். நீங்களும் இப்படிப்பட்ட சிறிய வாக்கியங்களை கற்று தமிழில் பேச வேண்டும் என்று என்னுடைய ஆசை. This was your Tamil lesson. Yes, you too must learn simple two-word sentences and start speaking in our beautiful vernacular Tamil. இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். The best of God.

0: இனிசை மழை நிகழ்ச்சி வருங்பவர் தனசீலன் துரைசாமி. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. அடுத்தது செய்தி வாசிப்பவர் சல்மா அவர்கள். மேலும் தி நெக்ஸ்ட் எபிசோட் வருங்பவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.
1: பாண்டு பேபி.